மத்தியமங் மாதாய் இவை நம்பங் யோங் பன்றாத் திக்கி சிக்கி யோங் கரத் பிரிக்கி நாங் கண்டிங் பிரி வியங் சான் கி ஓய் ஓய்